மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர முரளி மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர

தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திங்க நாகத்திட்டு கிருதத்திட்டு தாகத்திட்டு கதிகணன் நாகத்திட்டு கிருதத்திட்டு கிருதத்திட்டு கிருதத்திட்டு தாகத்திட்டு கிருதத்திட்டு தாகத்திட்டு கதிகணன் கத்திட்டு தான் தா திட்டு கத்த கதிகணதா திட்டு கத்த கதிகணதா திட்டு கத்த கதிகணதா சக்கரதாஸ்.